0: Ty lupači.
1: என்னடா பாக்குற? ஏய், லுக்க என்னடா அங்க விடுற? லுக்க இங்க விடு.
2: மாப்பள, யாரடி சீட்டி பாக்குற? டாப் போட்ட பேச. ஏய்!
1: மொத்தம் வந்திருக்கீங்களா?
2: ஆத்தாவா?
3: ஆஹா, நேத்து வந்த ஆத்தா இன்னும் இறங்கல போல இருக்கு.
1: அது என்னடா வேட்டி கட்டு?
2: ஊர் ஸ்டைலு.
0: லியோ, தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அமங் அதர்ஸ்.
4: இப்பதான் இருக்க போகுதுல பார்த்தி. ஓடணும், ஒளியணும், பயந்து பயந்து சாவணும் இல்ல.